0: தன்ன தன்னனை ஓதசார் அதில செத்து பறித்தாயிருக்கானே அசி கோட்டேத்தே கூட்டத்தை சுப்பீக்கர் கூட்டத்தை சுப்பீக்கரலாயிருக்கானே அசி கோட்டேத்தே
1: ਸਤਿ ਸ਼੍ਰੀ ਅਕਾਲ ਦੋਸਤੋ ਮੈਂ ਮਿੰਟੂ ਪੰਜਾਬ ਤੋਂ ਪੰਜਾਬੀ ਤੱਕ ਆਵਾਜ਼ ਪਹੁੰਚਾਉਣ ਵਾਲਾ ਪੰਜਾਬੀ ਮਾਂ ਬੋਲੀ ਦੀ ਸੇਵਾ ਕਰਨ ਵਾਲਾ ਹਰਮਨ ਰੇਡੀਓ ਮੇਰੇ ਵੱਲੋਂ ਬੜੀਆਂ ਸਾਰੀਆਂ ਮੁਬਾਰਕਾਂ ਜੀ ਤੇ ਸੁਣਦੇ ਰਹੋ ਹਰਮਨ ਰੇਡੀਓ।